0: Welcome back. You're watching The Burning Question on India Today. And right now we're getting some breaking news. This is coming from Kanpur, where there has been a crackdown after the Lucknow fire tragedy. 22 coaching centers have been sealed in Kanpur. Physicswala is also among the coaching centers which have been sealed. The Kanpur Civic Body acts against safety norm breach. Safety audit is now underway across Kakadeo coaching hub in Kanpur. Building and fire safety norms are also under scanner. So a day after the Lucknow fire tragedy, the authorities in Kanpur are also in action. In fact, 22 coaching centers have been sealed, and this also includes Physicswala, the very popular coaching center that has also been sealed in Kanpur. This drive is underway in Kakadeo area, which is a coaching hub in Kanpur. And the civic body is now acting against the safety norm breach, and safety audit is also underway. My colleague Simar Chawla is now joining us with more details on this. Simar, is this drive only taking place because of the tragedy that struck Lucknow yesterday, in which 15 people have lost their lives? Why were the authorities not in action earlier?
1: Well, yes, Anjali, you know, that's very tragic. In fact, that's the question that I've been raising all across the state, because soon after these kinds of incidents happen, after the lives are lost, then we see that, you know, the different authorities, you know, the administration swing into their action. And what we are learning is that yesterday only, soon after this incident happened, soon after CM Yogi visited the spot, the Kanpur Development Authority ordered a drive against the illegal coaching centers that took place around 9 p.m. in the night. So the question is that what was the administration and what was the authority doing before that? Because these kind of illegal coachings and illegal centers have been running since long. What was the urge to take the action only after this incident has happened? This is the main question. But as far as the administration across the Uttar Pradesh are concerned, on the instructions of the UP government, all the administrations, all the, in fact, development authorities are running this drive against the illegal coaching centers and the illegal buildings. Today also, we are expecting at around 1 o'clock, the development officers and the authority will, launch a massive drive against the illegal construction, illegal coaching centers that have been going on. Let me tell you that Kanpur, Kakadeo area is one of the biggest coaching centers in the UP. The situation is such that there are 4 to 5 floors, 6 floors buildings that have been made without taking the approval of the authority. And there has been no action since long. Only after this incident has happened, only after the lives are lost, we are seeing that the authorities are in fact coming into the action. That raises serious concern. Now it remains to be seen that what more action are being taken by the authorities.
0: All right, Simar, thank you for getting us those details. So the Kanpur Development Authority is now in action after the Lucknow fire tragedy, and 22 coaching centres have been sealed in Kanpur. The audit is also underway. And we're now getting some more breaking news. Massive gold haul from TMC leader in Bengal. Stash of gold at ex-TMC MLA's Kolkata house. 3.5 kg gold haul from the ex-TMC MLA Sabyasachi. Big gold recovery in this TMC era scams case. TMC Neta's associates also raided by the cops. So police conducted another search operation involving the arrested Trinamool leader Sabyasachi Datta, recovering approximately 3.5 kgs of gold. On Monday night, officers took Datta to Karimpur in the Tehatta area of Nadia district to search the homes of an acquaintance and her in-laws. Police sources confirmed that the recovery of approximately 3.5 kg of gold from the location, and earlier there was a recovery of this quantity of gold from Sabyasachi Datta, had been reported to the Bidhan Nagar court. That was done earlier. So my colleague Tapas Sen Gupta is now joining us with more details on this. Tapas, massive gold recovery from the ex-TMC MLA's house. 3.5 kg gold has now been recovered from Sabyasachi Datta's house. Give us more details.
2: Well, see, Sabyasachi Datta has always been a very, very influential Trinamool Congress leader, and he was earlier arrested on several charges, and multiple raids were conducted since last few days, and several such properties and fixed assets were recovered from him. But the huge recovery came after he was taken to his in-law's house, and 3.5 kilos of gold jewelries were seized from his in-law's residence. What we learned from the police sources that Sabyasachi Datta or his in-laws could not provide the source of the jewelries, and following which the entire jewelry was seized. And as of now, what we begin to understand that there are many other places where Shambhushakshi Dutta is likely to be taken, and such raids would be conducted in days to come as well. Thank you.
0: Right. Tapasan, does this gold recovery also point to a larger financial irregularity network? Because the sources could not be ascertained.
2: Well, yes, absolutely. Because it's not only about gold. There have been multiple properties which were Benami properties of Shambhushakshi Dutta, which have also been identified. And those properties are also linked into it. So, since he was a very, very influential leader, and there were several such complaints where he had extorted money from a lot of people, and allegations are already against him on such particular complaints. So, it is expected that many such raids could bring out more such assets of Shambhushakshi Dutta, which are unaccounted for at this moment, and similar raids are likely to be conducted in days to come. He is under police custody this moment.
0: Tapas, do stay with us. A massive gold recovery from ex-TMC MLA Sabyasachi Dutta's house. 3.5 kg of gold has been recovered, and the source has not been yet ascertained, and this points to a larger financial irregularity network as well. The probe continues. Some more news coming in. Bengal minister slams TMC over minority department row. Dilip Ghosh says that government is for people, not just for minorities. Backing wrong people is equal to Bangladesh-like situation. Day after madrasa funding reduced to 2,000 crore. Government is for all, not any particular community. That's the statement that has been made by Minister Dilip Ghosh, who has hit back at the TMC over the Minority Affairs Department row. He has said that this is not a minority government. This is a government for society, Sabka Saath, Sabka Vikas. And this is a sharp message to Muslims from Dilip Ghosh. He has urged the community to stay away from thieves. Let's listen.
3: This is not a minority government. ये सोसाइटी का है, सबका साथ सबका विकास. दिमाग से वो निकाले. और मुसलमान भाइयों को मैं बोल रहा हूँ, इन चोरों से अपना जिंदगी छुड़ाओ, नहीं तो आप भी बांग्लादेश की हालत में जियोगे. ये सरकार सबका साथ सबका विकास का है, सबके लिए काम कर रहा है. नरेंद्र मोदी जी को देखिए, 12 साल से घर में बैठे बैठे सब मिल रहा है. तो टीएमसी कुछ नहीं दिया इनको, गुंडा माफिया चोर डाकू बना के जेल में डाला. मुसलमानों को सबसे ज्यादा प्रताड़ना टीएमसी किया, सबसे ज्यादा केस टीएमसी दिया, सबसे ज्यादा मुसलमान अभी जेल में है टीएमसी के राज में, और जितने गुंडा मुसलमानों को उनका नेता बनाया. आज देखिए लोग दौड़ा दौड़ा कर अंडा खिला रहे हैं उनको.
0: And Tamil Nadu Chief Minister Vijay is speaking in the assembly. Let's listen in.
4: அதனால நாம கருத்தால் வேறுபட்டாலும் மக்கள் சேவை என்ற நோக்கத்துல நம்ம மாநிலம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிச்சா தமிழ்நாடு என்னைக்கும் எதிலையும் முதன்மை மாநிலமாக திகழும்.
5: And will make Tamil Nadu the first.
4: ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசின மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நன்றி. எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சியினு ப்ரூவ் பண்ண முடியும். நினைச்சுக்கிட்டு பேசின எதிர்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் வணக்கமும் நன்றி. பதிலுரை வழங்குற அதே நேரத்தில் நம்மளை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு நம்மளோட நெஞ்சார்ந்த நன்றிகள். அதே மாதிரி ராஜினாமா பண்ணிட்டாலும் நம்மளை தேர்ந்தெடுத்த திருச்சி கிழக்கு மக்களுக்கும் இந்த மன்றத்தில் நம்மளோட நன்றியை பதிவு செய்கிறோம். அப்புறம் நம்மளோட அரசியல் பயணத்தை பத்தியும் கொஞ்சம் பதிவு செய்ய விரும்புகிறோம். நாம ஏதோ ஷூட்டிங்ல இருந்து நேரா வந்து சீமான மாதிரி சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லயே சொல்றோம், அது வெறும் ரியல் தான், ரியல் கிடையாது.
5: But that is only a reel and not real.
4: ஒரு சாதாரண நடிகனா தான் நம்ம கேரியர் தொடங்குச்சு. அப்புறம் அப்படியே சின்சியர்
5: மை கேரியர் began as a normal an actor.
4: நம்ம மேல வந்ததுக்கு இந்த விஜய் ஒருத்த மட்டுமே காரணம் இல்ல, அவனோட உழைப்பு மட்டுமே காரணம் இல்ல. இந்த விஜயோட
5: for Vijay to come to this position, Vijay alone is not the reason. But the entire state of Tamil Nadu is responsible for it.
4: ஒருத்தரும் நம்மள அவங்க வீட்ல ஒருத்தனா ஏத்துக்கிட்டது தான் நமக்கு கடவுளும் மக்களும் தந்த மிகப்பெரிய வரம்.
5: எவ்ரி ஃபேமிலி அக்செப்டட் மீ அஸ் ஒன் ஆஃப் தேம்.
4: கடவுளுக்கு சமமான நம்மளோட சொந்தங்களான தமிழக மக்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி.
5: ஃபார் திஸ் ஐ தேங்க் இப்படி நம்ம தாயன்போடு அள்ளி அரவணைச்ச ஈக்குவல் டு காட்.
4: தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம எப்படியெல்லாம் துணையாக இருந்தோம், எப்படியெல்லாம் மக்களோட மக்களா இருந்தோம்னு சொல்றேன்.
5: ரசிகர்
4: மன்றமா இருந்தப்பவே மக்களுக்கு துணையா நிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நற்படி மன்றமாகவும் அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கமாகவும் மாறி மக்களோட மக்களா நின்றுகிட்டு இருக்கோம்.
5: 2008
4: ஈழத் தமிழருக்கு ஆதரவா உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சோம்.
5: 2008
4: நம்ம தொப்புளுடைய உறவுகளான ஈழத் தமிழர்களுக்கு பாதுகாப்பான நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கணும்னு அன்னைக்கே கோரிக்கை வச்சோம். 2009 இயக்கம் வழியா நம்மளோட மக்கள் நல பணிகளை எக்ஸ்டெண்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம். கல்விக்கு துணையா இருந்தோம், சோசியல் சர்வீஸ் செஞ்சோம், வெள்ள நிவாரணத்துல துணையா இருந்தோம், கொரோனா காலத்துல மக்களுக்கு தோள் கொடுத்தோம், விலையில்லா விருந்தகம், குருதியகம், முட்டைப்பால் ரொட்டி திட்டம், விழியகம், பயிலகம், நூலகம், இப்படி பல வழியில மக்களுக்கு துணையா இருந்தோம். அப்புறம் நம்மளோட திரைப்படங்கள்ல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஊழல் எதிர்ப்பு சொன்னோம், சமூக நீதியை சொன்னோம், கல்வியை பத்தி சொன்னோம், அரசியலை பத்தி சொன்னோம். அரசியலை பத்தி பேசுனதுனால நம்ம படங்கள் சந்திச்ச ஏன் இது வரைக்கும் சந்திக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இது
5: மட்டும்
4: நாகப்பட்டினத்துல மீனவர் பிரச்சனைகளுக்கு ஆதரவா ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினோம்.
5: மீனவர்கள்
4: தாக்குதலை கண்டிச்சு பேசி அதுல நம்மளோட எதிர்ப்பை பதிவு செஞ்சோம். 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்துல தமிழர் உள்நாட்டு உரிமைக்கான நம்மளோட ஆதரவை தெரிவிச்சோம். 2018 பாதிக்கப்பட்ட நம்ம சொந்தங்களை நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொன்னோம். 2021 உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் வேட்பாளர்கள் போட்டியிட்டு ஜெயிச்சாங்க. கல்வி விருது விழா நடத்தி சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் பரிசும் கொடுத்தோம்.
5: 2024
4: ஆரம்பிச்ச உடனேயே சிஏஏவை எதிர்த்து அறிக்கை விட்டோம். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு
5: நம்மளோட
4: முதல் மாநில திருவிழாவா நடத்தினோம். வீரமங்க வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள், நம்மளோட 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சோம்.
5: ஒரே
4: கட்சி நம்ம டிவிக்கு மட்டும் தான் என்ற பெருமையோடு அறிவிச்சோம்.
5: இன்க்ளூடிங் பெரியார், காமராஜர், நமக்கு
4: ஏற்புடையதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். அவரோட கடவுள்
5: கொள்கை
4: நமக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு அறிவிச்சோம்.
5: நாம்
4: எதிரானவங்க இல்லைன்னு தெளிவா அறிவிச்சோம். பெண் கல்வி பெரியாரோட கருத்துக்களை நிறையவே ஏத்துக்கிட்டோம்னு அறிவிச்சோம். அண்ணல்
5: அம்பேத்கர்
4: பெருந்தலைவர் காமராஜரோட மதச்சார்பின்மையை ஏத்துக்கிட்டதோட அவரோட நேர்மையான நிர்வாகத்தையே ஒரு கொள்கையா ஏத்துக்கிட்டோம்னு அறிவிச்சோம்.
5: We announced that we accept Kamaraj's secularism and his anti-corruption moves.
4: சமூக நல்லிணக்கத்தையும் பின்பற்றுவோம்னு அறிவிச்சோம்.
5: We also announced about Velunaachiyar, the freedom fighter, and the fight for the soil. மக்களோட
4: வாழ்வாதாரத்துக்காக உறுதியாக நிற்கிறதையும் பின்பற்றுவோம்னு சொன்னோம். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், எம் மதமும் நம் மதம்னு சொல்லி மதச்சார்பற்ற சமூக நீதி.
5: Everything for everyone and all religions are equal.
4: நம்ம கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு ஓபனா அறிவிச்சோம்.
5: அடிப்படை
4: அரசியல் கோட்பாட்டை அறிவிச்சுட்டு தான் அரசியலுக்கே வந்தோம். அரசியல் மற்றும் ஆட்சி அதிகார அரசியல் வழிகாட்டியா அறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் ஏத்துக்கிட்டதா அறிவிச்சோம்.
5: கட்சி
4: ஆரம்பிச்சுட்டு தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போவாங்க. ஆனா நாம ஒவ்வொரு
5: வீட்டுக்குள்ளயும்
4: இதெல்லாம் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருக்கிறவங்க தான் நம்மள நடிகன் என்று சொல்லியும் நம்ம
5: கட்சியை
4: அரசியல் பயணம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தான் ஆரம்பிச்சிருக்கு.
5: இந்த 2026
4: தேர்தலில் இல்லாமல் தனியா நின்னோம்.
5: without any alliance, we stood alone.
4: மக்கள் நம்மள தெளிவா புரிஞ்சுகிட்டதாலையும் நம்ம டிவி கே தோழர்களோட உழைப்பாலையும் நாம 35% வாக்குகள்
5: வாங்கினோம்.
4: 1,72,00,000 வாக்குகளோட தமிழ்நாட்டிலேயே தனி பெரும் கட்சியா வந்தோம்.
5: Of the 1.72 crore
4: vote, we became the Tamil Nadu party.
5: And now TVK is a ruling party here.
4: அவ்வளவு சாதாரணமாலாம் நடந்துடல.
5: ரெண்டு did not happen very easily.
4: கிண்டலாக ஏலியா சிலர் பேசுறாங்க.
5: Somehow making fun that we came to power in 2.5 years.
4: எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குது.
5: போதுமான
4: பாதுகாப்பு இல்லாம இன்னும் வெளியே சொல்ல
5: முடியாது.
4: எல்லாத்துக்கும் உச்சமா நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள், 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல.
5: நம்ம மேலேயே
4: கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க.
5: என்னதுக்கு
4: சரி விடுங்க. இந்த விஜய் இவனோட மக்களுக்காக எதையும் தாங்க தயாராகிட்டான்.
5: This Vijay is ready to take anything for
4: political travel. நம்மளோட மிகப்பெரிய ஆறுதலும் பலமும் என்ன தெரியுமா? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னோட தமிழ்நாட்டு மக்களும்.
5: But the biggest relief is that the people of Tamil Nadu,
4: என் உயிருக்கு உயிரான என்னோட தோழர்களும் தான் அவங்களோட முன்னாள் முதல்வர் மாண்புமிகு அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் அமைஞ்ச சாமானியர்களோட
5: 1977
4: வரலாறு திரும்பி இருக்கிறது. இப்படி ஒரு தீர்ப்பை மக்கள் அளித்ததுனாலதான் தமிழக வரலாற்றில் ஒரு மகத்தான கூட்டணி ஆட்சியை நாம் அமைச்சிருக்கிறோம். இளைஞர்களால் என்ன செய்ய முடியும், பெண்களால் என்ன செய்ய முடியும் கேட்டவங்களுக்கான பதில் தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற நம்ம ஆட்சி. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் முக்கியம்னு சொல்றது நம்மளோட ஆட்சி அதிகார அரசியல் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம்னு சொல்றதுதான் நம்ம அரசியல்.
5: ஆட்சி அதிகாரம்
4: அதுதான் நம்மளோட மனசாட்சி உள்ள மக்கள் ஆட்சி. இந்த 2026 தேர்தலில் யாராலும் உடைக்கவே முடியாதுன்னு சொன்ன மதத்தை உடைச்சோம், சாதிய உடைச்சோம், முக்கியமா காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு நச்சு கலாச்சாரத்தையே சுக்கு உடைச்சிருந்தோம். நாம கிளீன் கவர்னன்ஸ் அண்ட் குட் கவர்னன்ஸ்ல உறுதியா இருக்கிறோம். இப்ப மட்டும் இல்ல,
5: 100%
4: இது உண்மைன்றதுனாலதான் பாரம்பரியமான தினத்தந்தி பத்திரிகை ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்படுகிறது. 16/6/2026 அன்னைக்கு ஒரு தலையங்கமே எழுதி இருக்கு. ஒரு தவறு செய்தால், அது தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று MGR அன்று பாடினார். அதை இன்று விஜய் செயலில் காட்டுகிறார்னு அந்த எடிட்டோரியல்ல எழுதி இருக்கு. இந்த நேரத்துல தினத்தந்திக்கு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அரசியலுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களால என்ன முடியும்னு கேலியா கேட்டவங்களுக்கு தினத்தந்தியோட பதிலை இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன். என்னென்னமோ
5: செய்வான்னு
4: சொல்றாங்க. அரசியலை உடைச்சு எப்படி செய்வான்னு நம்ம மக்களை யோசிச்சிருவாங்க. இதோ இப்போ நம்ம
5: ஆரம்பம் தாங்க.
4: மாபெரும் சபையிலிருந்து கேக்குற மக்களே, நமக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது 2017 கடைசியில இருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும் இருந்த புண்ணியவான்கள் ஆட்சியில ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் போட்ட ஏராளமான ஓட்டைகளை
5: அடைச்சிக்கிட்டு
4: சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. நம்ம
5: ஆட்சி
4: அவங்கள நம்ம மக்களே பாத்துப்பாங்க. அதை விடுங்க. வழிபாட்டு தளம் ஸ்கூல் பஸ் ஸ்டாண்ட் அதுக்கு பக்கத்துல இருக்கிற 717 மதுபான கடைகள்
5: மூடப்பட்டிருந்தவர்களுக்கு
4: வேறு கடைகளில் வேலை கவனிக்கப்படாமல் விடப்பட்ட அம்மா உணவகங்கள் புதுப்பிக்கப்பட்டன.
5: பத்திரப்பதிவு
4: கொள்ளைக்கு புல் ஸ்டாப் வைக்கப்பட்டுள்ளது. வருகையில் ஆவணப்பதிவுகளை கொண்டு வர உத்தேசிக்கப்பட்ட செயல்பாட்டில் உள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் ஸ்கேன் மையங்களில் கருவுறுவதற்கு முன் மற்றும் பின் ஏற்படும் தவறுகளை கண்காணிக்கவும் மருத்துவ
5: நிறுவனம்
4: ஊரக பணிகள் இயக்கத்தின் பயன்பாட்டிற்காக 40 புதிய வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கியின் ஏழை எளிய மக்கள் வாங்கிய கடனுக்கு முதல் முத்தாய்ப்பாக ரூபாய் 2045 கோடி தள்ளுபடி வழங்கி ஒன்றிய அரசிடம்
5: கேட்டுக்கொண்டதற்கிணங்க
4: கடந்த 2 வருடமாக நிறுத்தி வைக்கப்பட்ட இருந்த ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் புதுப்பிக்கப்பட்டு ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் 18,500 கோடி அளவில் உறுதியளிக்கப்பட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மைய விரிவாக்க திட்டம், கோயம்புத்தூரில் மின்னணு பொருட்கள் மற்றும் மின்னணு அமைப்புகள் உற்பத்தி திட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் காட்டுப்பள்ளி LNT கப்பல் கட்டும் தளம் விரிவாக்க திட்டத்திற்கு ஒப்பந்தங்கள்
5: போடப்பட்டுள்ளன.
4: மாற்றம் எடுத்துச் செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு குவாரிகள் சீல்
5: தனிமங்களை
4: கண்காணிப்பது, எல்லைகளை நிர்ணயிப்பது மற்றும் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்வது போன்றவற்றை செயல்படுத்துவதற்கான அனைத்து
5: துறைகளிலும்
4: தலையீடு இல்லாமல் லஞ்ச லாவண்யமற்ற தமிழகத்தை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும்
5: முடுக்கிவிடப்பட்டுள்ளது.
4: இந்த வெறும் 40 நாட்களுக்குள்ளேயே இனி வரும் படிப்படியா ஸ்டெடியா உழைச்சி
5: லஞ்சலாவது
4: எட்டு கோடி மக்கள் நம்மளோட இருக்கிறப்போ மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் கருவூலம் எப்படி திசை மாறி உருமாறி தேய்ந்து ஓய்ந்து கிடைக்கிறதுன்னு சொன்னாங்க. திசை மாறி உருமாறி தேய்ந்து
5: ஓய்ந்துன்னு
4: வளமான இலக்கியமா இதே சபையில பேசினவங்களோட திறமையான ஆட்சியில நடந்த நிதி மேலாண்மையை பத்தி வெள்ளை அறிக்கையா வெளியிட்டோம். வெள்ளை அறிக்கை வந்ததுலேருந்து
5: கண்ணை கட்டணம்
4: பிள்ளையோ பிள்ளை தொல்லையோ தொல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதாங்க அவங்க ஆட்சியாலையும் அவங்களாலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தொல்லையோ தொல்லை இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கி வச்சுட்டு இவங்க சொல்றாங்க நமக்கு ஆட்சி செய்ய
5: தெரியாதுன்னு.
4: ஆமாங்க, எங்களுக்கு தெரியாதுதான். மக்கள் பணி செய்ய தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட
5: தெரியாதுதான்.
4: முறைப்படுத்த தெரிஞ்ச அளவுக்கு அதோட ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய
5: தெரியாதுதான்.
4: உயர்வு வழங்கவும் பணி இடமாற்றம் கலந்தாய்வு நடத்தவும் தெரியுமே தவிர பதவி உயர்வுக்கும் பணியிட மாற்றத்திற்கும் பணம் பறிக்க
5: தெரியாதுதான்.
6: நீங்க பேசுங்க,
4: கோயில்கள் நடக்கிற நிர்வாக சீர்கேட்ட தடுக்க தெரியுமே தவிர கோயில் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாதுதான். தங்கத்தை உருக்கி தாரை பார்க்க தெரியாதுதான்.
5: கனிம வளத்தை பாதுகாக்க தெரிஞ்ச அளவுக்கு
4: அரசு வருமானத்தை அரசு கஜானாவுக்கு மாத்த தெரிஞ்ச அளவுக்கு தனிப்பட்ட கஜானாவுக்கு மடை மாத்த தெரியாதுதான்.
5: they don't know to transfer money to a separate
4: தெரிஞ்சவங்களுக்கு போதை கலாச்சாரத்தை வளர்க்க தெரியாததான்.
5: We know only to curb drug menace and not to help in growing it.
4: அக்கா தங்கச்சி குழந்தைகளை பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு.
5: We only know to respect women as sisters, mothers and grandmothers, elderly women.
4: ஆயிரூபா கேஸ் இப்படியெல்லாம் பேச தெரியாததான். எங்க உறுப்பினர்களுக்கு மக்கள் சேவை தெரிந்த அளவிற்கு சுயநல தேவையை செஞ்சிக்க
5: தெரியாததான்.
4: இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. உங்களை மாதிரி முறைகேடுகளை செய்யறத நாங்க தெரிஞ்சுக்கவும் போறதில்ல, தெரிஞ்சுக்கவும்
5: அதனால
4: நாங்களும் எங்க மக்களும் very very happy தான்.
5: That is why we and our people are very happy.
4: எதிர்ப்பவர்கள் எதிர்க்கட்சி என்பதற்காக எங்கள் ஆட்சி மீது 1000 பழி போடலாம், ஆனாலும் தமிழக
5: opposition might bring a lot of allegations against 1000 accusations against us.
4: தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக இருந்தாலும்
5: as far as power cut
4: நிர்வாக குளறுபடியும் மின்சார சாதனங்கள் மற்றும் மின் மாற்றுகளில் ஏற்படும் பழுதாலும் வேண்டுமென்றே சிலரின் நடவடிக்கைகளாலும் இந்த மின்வெட்டிற்கு காரணமாக உள்ளது. மின் விநியோக மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக எதிர்பாராமல் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடங்களை விரைந்து சரி செய்வதில் 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 125 சிறப்பு மின் தடை நீக்க ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. கூடுதலாக தற்போது 77 மின் தடை நீக்க மையங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. விரைவில் இந்த மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம விவசாயிகள் எல்லாரும் நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தை ஏத்துக்கிட்டாலும் எதிர்கட்சிகள் சில இடங்களில் சில போராட்டங்கள் நடக்குது. எதிர்கட்சிகள் என்னதான் சித்து வேலை செஞ்சாலும் விவசாய பெருமக்கள் எல்லாரும் நம்ம ஆட்சி அவங்களுக்கான ஆட்சிதான். இந்த வருஷம் இருக்கிறத விட இந்த டைம் மழை குறையும் நம்ம விவசாயிகள் இருந்தாலும் நம்ம அரசு விவசாயிகளோட
5: வாழ்வாதாரத்துக்கு
4: உறுதியாகவும் துணை நிற்கும் தெரிவிச்சுக்கிறோம்.
5: நம்ம
4: தமிழகத்தில் ஏற்கனவே நடந்த அதி அற்புதமான சூப்பரான நிர்வாக திறன் கொண்ட 50 வருஷ அரசியல் அனுபவம் கொண்ட 2.0, 3.0, 4.0 பல பாயிண்ட் ஓ மாடல் ஆட்சி நடத்த கனவு கண்டவங்களோட அட்டகாசமான பல்வேறு விதமான நிதி நெருக்கடியை நம்ம மக்களுக்கும் நமக்கும் பரிசா கொடுத்துட்டு போய் இருந்தாலும் 75,000 பயிர்கடன் பெற்று குறு சிறு இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையான
5: பயிர்கள்க்கு
4: மேல் கடன் பெற்றவர்கள் 35,000 பண பயன் கிடைக்கும் அளவுக்கு மொத்தம் 14,43,504 விவசாயிகளுக்கு ரூபாய் 5,932.23 கோடி பயிர்கடன்
5: தள்ளுபடி.
4: கூட்டுறவு கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையை கொண்டவங்க தான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். தற்போதைய ஒன்றிய அரசு சார்ந்த கட்சியுடன் கொள்கை அளவில் நேர் எதிராக அதே சமயத்தில் எதுக்கெடுத்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு ஒன்றிய அரசோட மோதல் போக்கை விரும்புகிறோம். நமக்கு எப்பவுமே
5: தமிழகத்தில் fighting with the union government for everything.
4: அதற்காக நம்மளோட அரசியல் ரீதியான கொள்கைகளையோ மாநில உரிமைகளையோ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதுல ரொம்ப தெளிவாக இனியும் இப்படித்தான் இருப்போம். மாற்றமே இருக்காது. அதனால இதுல யாரு திசை திருப்ப வேலையில் ஈடுபட்டாலும் அவங்க எல்லாரும் மக்கள் மத்தியில் தோற்பது உறுதி. எனவே நம்ம மக்களுக்கும் சிறுபான்மை சகோதரர்களுக்கோ நம்ம ஆதரவு இயக்கங்களுக்கோ எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நாம் யாரோட டீமும் இல்ல, நாம எப்பவுமே பியூரான பீப்புள்ஸ் டீம்.
5: இன்னும் சொல்ல போனா
4: செக்யூலர் டீம், சோசியல் ஜஸ்டிஸ் டீம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு விழாக்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துல நம்ம தமிழ் தாய் வாழ்த்த பாடுறதுதான் வழக்கமா இருக்கு. தமிழ் தாய் வாழ்த்த பொறுத்தவரைக்கும் அரசு இதுல நம்மளோட உறுதியான நிலைப்பாட்டை ஒன்றிய அரசுக்கு மிக தெளிவாக தெரிவிச்சிருக்கு. அது இல்லாம மாநில அரசுக்கு ஏற்ப ஒன்றிய அரசின் அறிவிக்கையில் திருத்தம் மேற்கொள்ள கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது.
5: கிராமப்புற மற்றும்
4: பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு சமமான வாய்ப்பை வழங்குவதில்லை. மருத்துவ மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கையை 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று நமது அரசு வலியுறுத்தி வருகிறது. மத்திய அரசு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலான அரசு 1968 இருமொழி கொள்கையை தமிழ் ஆட்சி மொழி பாதுகாப்பது, மாணவர்களுக்கு ஆங்கிலத்தின் மூலம் உலக அளவிலான வாய்ப்புகளை வழங்குவது, எந்த ஒரு மொழியையும் கட்டாயமாக திணிப்பதை தவிர்ப்பது மற்றும் எதிர்ப்பது, நிலத்தின் மொழி மற்றும் பண்பாட்டு அடையாளத்தை பேணுவது என்பதை நம் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே தமிழ்நாட்டில் கொள்கை என்பதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. அவர்களே, கடந்த 11/6/2026 அன்று நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பாக கலந்து கொண்டு வறுமையற்ற தமிழ்நாடு உருவாக்க தேவையான நிதியையும் தமிழ்நாட்டுக்கு 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை தருமாறும், மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்பிற்கு 12ஆம் வகுப்பு அடிப்படையில் இடங்களை நிரப்புதல் குறித்தும், செயற்கை நுண்ணறிவு தொடக்க நிறுவன வளர்ப்பு மையங்கள் தமிழ்நாட்டில் அமைக்கவும், இளைஞர்கள் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும், மீனவ சமுதாயங்களின் வாழ்வாதாரம் மற்றும் மீன்பிடி படகுகள் மற்றும் மீனவர்களை விடுவித்தல் குறித்து நிரந்தர நடவடிக்கை, காலநிலை தாங்கும் தன்மை, 2045 கீழ் விண்வெளி உற்பத்தி மையத்தை தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக அறிவிக்க கோரியும், தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் ரயில்வே அமைச்சகத்தின் மேம்பாட்டு குறித்தும், அனைத்து கிராமங்களையும்
5: டிஜிட்டல்
4: குடிநீர் திட்டம் தொடரவும், அரசின் விழாக்களில் தமிழ் தாய் வாழ்த்துக்கான முதலிடத்திற்கான கோரிக்கையும், மேகதாது அணை கட்டுமான நிறுத்தத்தை உறுதிப்படுத்தவும், மாநிலத்தின் மீது மும்மொழி கொள்கையை வற்புறுத்தாமல் புதிய கல்விக் கொள்கையை திணிக்காமல் தமிழகத்திற்கான கல்வித் தொகை ரூபாய் 3,284 கோடியை விடுவிக்க கோரியும், ஆண்டுதோறும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு உதவித் தொகையுடன் கூடிய பணியினை தொழில்நுட்ப பயிற்சி வழங்க ஒத்துழைப்பு வழங்குமாறும், ஒகேனக்கல் 3ஆம் கட்ட

0: இட் வில் பீ தேர் ப்ராப்பர்லி அண்ட் வில் மேக் ஷூர் ஆஃப் இட்.
1: பெண்கள் பாதிக்கப்படுறதையும் இங்க யாராலையும் சகிச்சுக்கவே முடியாது. அதுக்கான கடுமையான
0: நடவடிக்கைகள்
1: சிங்கப்பெண் சிறப்பு
0: அதிகாரி
1: போதைப் பொருள் நடமாட்டம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு
0: இருக்கிறோம்.
1: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி புதுசா வந்துடல. இதெல்லாம் பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமா கண்டுக்காம விட்ட பிரச்சனைகள்
0: தான்.
1: எதிர்கட்சிக்காரங்க அதை பத்தி கேட்கும் போது எனக்கு வந்து அது அக்கறையா தெரியல. அவதூறு அரசியலா தான் தெரியுது, பழி போடுற அரசியலா தான் தெரியுது. அவதூறு பழி போடுறவங்கள பார்த்து ஒண்ணே ஒண்ணு தான் கேட்கணும்னு தோணுது. கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்ல. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடுங்க
0: போடுங்க
1: ஊஞ்சு போயிட்டோம். போன ஆட்சியில நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையே கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஆட்சியில்
0: we are only finding answers to what happened in the previous government only now.
1: இந்த போதைப் பொருள் நடமாட்டம் எல்லாம் தாறுமாறா அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லயே யார் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்ப யார் கையில இருந்தது? இத்தனை கேள்வி நம்மள பார்த்து கேட்கிறாங்களே, ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு பிகினிங்லயே இனிஷியல் ஸ்டேஜ்லயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? மனசாட்சி உள்ளவங்க இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் நடக்குதுன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். ஜனநாயக அரசு
0: கிடையாது,
1: மனசாட்சி உள்ள மக்களாட்சி.
0: அதனால
1: கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. விமர்சனம் செய்யலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனா அந்த மாற்றில என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு நடுநிலையா
0: பேசினீங்க.
1: மக்கள் நலனுக்காக யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும் அதை தாராளமாக சொல்லலாம். நம்ம அரசு அது காது கொடுத்து கேட்கும். அரசனுடைய நிர்வாக திறன் அதை பத்தி பேசுறவங்களுக்கு ஊர் அடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு
0: கட்சி நிதி now
1: in the perla
0: adichu we come to know about the party fund
1: government oda
0: corruption is the name of party fund now we are including everything into the government treasury
2: manmi mege mudalavargal badilvarikku piragu man mudalavargal badilvarikku piragu neram tharen appo pesu avanga pesutom avangala pesa anumathi uttarga uttarga manmi mege அலோ பண்றேன் அலோ பண்றேன் மாண்பு உறுப்பினர்கள் நீங்க எல்லாம் உட்காருங்க. மாண்பு உட்காருங்க மாண்பு மிகு நீங்க எல்லாரும் உட்காருங்க அமைதியா உட்காருங்க. இருங்க உட்காருங்க. அப்புறம் நீங்க என்ன ஒருங்க உருங்க நான் கொடுப்பேன். உட்காருங்க. நான் பாயிண்டா வர கொடுங்க. நான் கொடுக்கறேன். உட்காருங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கோர்வையாக நிதானமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்க குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பேசி முடித்தவுடன் நான் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன். நீங்க ஒன்னு ஒன்னா சொல்லுங்க. என்ன என்பது நீங்க சொல்லுங்க. உங்க சொல்லுகிற வாய்ப்பை நான் உங்களுக்கு தருகிறேன். இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் உங்கள் உரையை தொடரலாம். நான் எழுந்த பிறகு உட்கார்ந்து தான் உட்காருங்க. எல்லாரும் உட்கார்ந்து உட்கார்ந்தேன். நானும் பண்றேன்.

0: உட்காருங்க, அமைதியா உட்காருங்க, நான் அலோவ் பண்றேன், அமைதியா உட்காருங்க, உட்காருங்க, அங்க இருந்து குரல் கொடுக்காதீங்க, உட்காருங்க. இனிமையான இந்த விவாதத்தில் இதுவரை குறுக்கீடுகள் இல்லாமல் கொஞ்சம் அமைதியா இருங்க. மாண்புமிகு மாண்பு முதல்வர் அவர்கள், மாண்பு முதல்வர் அவர்கள் பேசி முடித்தவுடன்
1: I will allow the point of order by the leader of opposition. I will give point of order only for the leader of opposition. All of you cannot get up and sit down. Please sit.

0: All right, so you are in fact witnessing the assembly proceedings. Let's go back to the Tamil Nadu assembly proceedings as we speak. Chief Minister Vijayan is speaking.
1: இப்போதும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்த பிறகு நான் உங்களுக்கு அதுக்குரிய அவகாசத்தை தருகிறேன். நீங்க கேள்வி கேளுங்க, கேட்கிற உரிமையும் விளக்கத்தை பெற்றுக்கொள்ள உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது, அதற்கு அவகாசம் நான் தருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் அமருங்க. நான் சொல்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் எதிர்கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பை நான் தருகிறேன்.
2: பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று இவர்கள் முயற்சி செய்வது, அவர் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது, நான் சொல்லிடுறேன் பிளீஸ், ஆளும் ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன் பிளீஸ், ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தை, நாங்கள் பேசி முடித்ததற்கு பிறகு குறிப்பிடுத்துவிட்டு நீங்கள் எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று ஒரு முறையை நீங்கள் பின்பற்றினீர்கள். அதே முறையை இப்போது பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் கூட எதிர்க்கட்சி
0: But go straight across to my colleague Pramod, getting in more details on that big story. It's in fact an address that everybody was waiting to hear. This is the Chief Minister hurling accusations at the previous government, talking about corruption, also saying that he needs an opportunity and more time to deliver for the people as promised. Pramod, take us through the highlights of what has been underscored by Chief Minister Vijay today.
3: Certainly, Sneha, the important aspect over here is that like now the Chief Minister very clearly kind of put the blame game, and as he likely to be expected, this is becoming a face-off between the Chief Minister and the Leader of Opposition, because here he very clearly said that the TVK government has come to power only, it's been 40 days and there have been so many kind of issues in the state of Tamil Nadu financially and in the law and order issue, and he blamed the previous DMK government for it, claiming that it is completely, all departments are riddled with corruption and TVK government is trying to, you know, rectify them one after the other. And not just that, while CM Vijay was talking about corruption, he specifically tried to claim that one after the corruptions are coming to light right now, and that is about TASMA, the liquor, the state-owned liquor sale shop, and especially about how there was a kind of a practice called as party fund, where a certain amount was collected and given to the DMK, I mean, was the party, apparently, you know, kind of highlighting it was DMK was involved in this corruption.
0: I'm going to go straight across to A. Sarvananda of the DMK at this point in time. A very good morning. A series of allegations that have been heard by the Chief Minister talking about corruption during the DMK regime spokes. Yeah. What is your party's stand on what has been said by the Chief Minister?
4: See, the statement made by the Chief Minister is defamatory.
0: Okay.
4: He can't make such a sweeping statements, making such sweeping allegations without any proof.
0: Okay.
4: He is heading the police department, register an FIR, arrest everybody who was responsible. It is highly irresponsible that the Chief Minister is making such reckless allegations without any proof.
0: Okay.
4: Never expected this from the Chief Minister. It is going on. Let's see. Our leader of opposition is also going to respond to that. We objected to that inside the assembly. We will respond to that inside the assembly. Watch it.
0: Okay. Even as we speak, the proceedings are underway. But also a quick take on how the DMK views this position that Vijay has taken. He says, I need more time to deliver and I will do what is needed as promised for the people of Tamil Nadu. No, of course, this is going to be minus DMK's corruption.
4: No. See, it's one thing to make propaganda. The Chief Minister is making propaganda.
0: Okay.
4: He said, in the same TASMAC, he said, everybody is getting 10 rupees for a bottle. Now it is 20 rupees for a bottle. And where does the corruption vanish? And he is also speaking about the drug problem. The question is, he is already into power for the last 40 days. How many drug peddlers have been arrested? How many drug kingpins have been arrested? He says the entire law and order situation is due to the drug problem. What action has he taken against this drug mafia?
0: Okay, he's just started off.
4: If we believe Mr. Vijay, there is a big drug mafia, drug kingpins are operating inside the state of Tamil Nadu. The question is, what have you done for the last 40 days?
0: Okay.
4: You said that is the biggest problem. How many drug kingpins have you arrested?
0: You know, at the point, during the course of the election campaign, We've also seen the incident, the horrific incident from Karur. He's made a reference to that as well.
4: Yes.
0: Saying that he was blamed unnecessarily for that stampede.
4: Hmm.
0: How do you respond to that? Given
4: directly,
0: that DMK led that this charge against him.
4: That is why an FIR has been registered against all of them for the TVK cadre. Mr. Vijay appeared for the investigation. So how can we say that he's been wrongly blamed?
0: Okay. You know, lastly, I want to ask you, Mr. Saravanan. He also speaks about the issue of law and order, something that you briefly touched upon, but he's spoken about how he's going to fix that, and that is his top priority.
4: That is why I answered.
0: Yes.
4: He says, law and order is due to the drug problem. I am asking only one question. Last 40 days, how many drug peddlers have you arrested? Release the data. How many drug networks have you smashed? Release the data.
0: You know, during the course of the election campaign, DMK, including other parties, were rather quick to dismiss Vijay as a no factor in these elections, and he's spoken about that as well.
4: No, that is the old story.
0: He's spoken about it today. He said, my party was dismissed as an actor's party, but here we are. You know, here we are now.
4: How long is he going to talk about that?
0: Okay.
4: We want governance. The people of Tamil Nadu want solutions to the problems flagged by him. We don't want this pity story.
0: Okay. I'm going to thank you, Mr. Saravanan, for joining with your thoughts on that story. We don't need that sob story. We don't need to hear about his political party anymore. We need governance, is what the opposition is now saying, even as the Chief Minister Vijay has criticized the DMK government, the previous DMK government, for the law and order situation. The DMK here says, what have you done in the last 40 days, as promises have been made by actor and former actor and Tamil Nadu Chief Minister Vijay, wherein he's spoken about the law and order situation, saying that that is going to be our priority. Won't oppose the centre on every little issue, but work with them because the welfare of the Tamil Nadu people is on our agenda. That's what Vijay has said. Fixing law and order in Tamil Nadu. Singapore forced towards for the safety of women. That's what he's spoken about. He's also spoken about corruption, saying that we will work. But minus the corruption and has hurled these allegations at the DMK. DMK took party funds using the TASMAC department. DMK looted TASMAC revenue for party funds. Unlike DMK, we will not indulge in corruption. That's what Vijay has said today. Of course, the DMK, as you heard, has hit back hard at Vijay, saying that you have to deliver now and this is what about me. When he speaks of his political party and his achievements vis-a-vis being an actor and winning the confidence of the people of the state of Tamil Nadu, the DMK says, how does it even matter now? You've had 40 days already. What have you done? And if there was any corruption, throw us in jail. That's what the DMK is now saying as a challenge to Chief Minister Vijay. TVK was dismissed as an actor's party, says Vijay, but we were voted. People have shown their faith on us, says actor and Chief Minister Vijay, raising these issues of corruption that he is alleging against the DMK at this point in time. He spoke about a range of other issues. For example, he also spoke about the fact that we will work with the centre and we will not oppose everything from the centre, because at the end of the day, the welfare of the people of Tamil Nadu is going to certainly be on top of the agenda. That's what the Chief Minister Vijay has said. As the assembly session is underway, the DMK has said, we will respond to these allegations on the floor of the House. When Vijay spoke about how the DMK looted the TASMAC revenue for party funds, that's what he said. This is an allegation that has been made by the TVK in the past as well. Something that has been reiterated by the TVK and the Chief Minister today on the floor of the Assembly. The Tamil Nadu State Marketing Corporation Limited funds were used and diverted for political activities is what the allegation really is at this point in time from the Chief Minister, saying that this body and the funds here were used for DMK's activities, political activities, and that there is big corruption on that front. It's a big charge that has been made by Vijay. He's spoken about this in the past as well. DMK says do the investigation. You are the one in charge right now. You are in government. You have the state police in your hands. Do the investigations, throw us in jail if there is any wrongdoing, because there is no wrongdoing. That's the challenge really from the DMK at this point in time. I spoke with A. Saravanan of the DMK just a few moments ago. I asked him a range of questions on what has been said by Vijay in the assembly today. Listen in to how the DMK is responding.
4: He can't make such sweeping statements, making such sweeping allegations without any proof. He is heading the police department. Register an FIR. Arrest everybody who was responsible. It is highly irresponsible that the chief minister is making such reckless allegations without any proof. It is going on. Let's see. Our leader of opposition is also going to respond to that. We objected to that inside the assembly. We will respond to that inside the assembly. Watch it. It's one thing to make propaganda. The chief minister is making propaganda. He said in the same task mark, he said everybody is getting 10 rupees for a bottle. Now it is 20 rupees for a bottle. And where does the corruption vanish? And he is also speaking about the drug problem. The question is, he is already into power for the last 40 days. How many drug peddlers have been arrested? How many drug kingpins have been arrested? He says the entire law and order situation is due to the drug problem. What action has he taken against this drug mafia?
0: Going straight across to Pramod on more on that story. Charges hurled by the TVK, by the chief minister, not new in that sense. It happened during the course of the campaign as well. But the DMK here is challenging the TVK, says, you are in government, you have the law and order department with you. Throw us in jail if any of these allegations are proven. Pramod, take us through this refrain of the TVK. We've heard from them in the past as well about the TASMAC corruption allegations that have been heard in the past as well.
5: Zeha, very clearly the issue right now seems to be not the chief minister speaking for nearly 30 minutes over several issues about how the TVK government is going to be completely corruption-free and bribery-free.
0: In a moment from now, Pramod, hold on to your thoughts. We will just connect with you in a second because Narayan Tirupati of the Bharatiya Janata Party is also with us. A very good morning. Thank you for your time. Mm-hmm. Your response, sir, to what has been said by the chief minister hurling the allegations at DMK. I also want to ask you about what he said about working with the centre, saying that we won't be opposing them for the sake of opposing, because at the end of the day, the welfare of the people of Tamil Nadu is what we are interested in. How do you respond to both of these questions?
6: If the intentions of the chief minister is so, definitely we welcome it. But going against the center for each and everything like the DMK government is not it will not be a good approach. So far, so good, except for one or few things like Tiruparam, Gundram, Deepam, Roe. Except for that, I think this government should try to move forward. They should not follow the path of the DMK. They should not move as a DMK 2.0. And we have seen a lot of measures taken in HRNC department also. So far, Mr. Vijay's speech has been good. No problem. But the DMK has got no right or authority to talk about corruption, to talk about law and order degradation, etc. And the new TVK government, particularly the chief minister, should not waste his time answering the DMK. Instead, he should concentrate more on the maintaining the law and order and stopping the crimes from happening, particularly against women and girl children.
0: But as well, talking about the Sengkappan force here, saying that law and order and dealing with these problems as far as law and order is concerned is on top of our priority list. Narayan Tirupati.
6: Pardon me?
0: You know, the chief minister has spoken about it, saying that there are challenges as far as law and order is concerned, but that really is on top of the agenda as far as his priorities, his government's priorities are concerned.
6: No, they say, but nothing is happening in real. That's what we have been saying. We saw so many disturbances in law and order and also crimes against women and crimes against girls children happening in the last 1 or 1.5 months. Just by mere transfers of police officials, nothing is going to happen. He has to change the entire system.
0: Okay.
6: So, Mr. Vijay should not stop, talk, but he should implement the law and other things.
0: Okay, Narayan Tirupati, I'm going to thank you for the moment. We're going back, in fact, to the proceedings in the assembly. Let's take a listen.
7: Marxist Communist Kachi, நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு
5: சொல்றாங்க. Party for our government to form. Now right now very clearly CPM says that it was their own decision.
7: எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
5: People are watching everything.
7: நீ கண்டிப்பா பண்ணலாம். இந்த சமூக நீதி அரசு, சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேக்குறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு
5: I want to ask them to call themselves a social justice government.
7: ஆனா நம்மளுடைய அரசுல
5: how many ministerial berths did you give to the Dalit brethren?
7: நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு
5: in our government there are 8 ministers
7: நம்ம தம்பி
5: from Dalit community. They're all our brothers
7: அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு.
5: அம்பேத்கர்ஸ் செஞ்சுரி இயர் ஓல்ட் ட்ரீம் ஹஸ் கம் ட்ரூ நவ
7: கேக்கணும்ன்றதுக்காக தப்பா எடுத்துக்காது. அதே மாதிரி
5: I'm raising my voice so that they could hear. Please don't misunderstand.
7: நாங்க தான் அப்படினு சொல்லிக்கிறவங்கள கேக்குறேன், எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா?
5: I want to ask those who call themselves as the ones providing safety for women. How many women did you make ministers? In our government, there are 4 ministers, women ministers.
7: அதனால மக்களால் நிராகரிக்கப்பட்டு மக்களால் அகற்றப்பட்டவங்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறோம், தப்பே செய்ய மாட்டோம், ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களால
5: மட்டும்தான்
7: ஆட்சியிலும் பங்கு
5: அதிகாரத்திலும்
7: ஊழல்லே ஊறி போனவங்களால இந்த கூட்டணி ஆட்சியோ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க முன் வராது.
5: Such a kind of power sharing cannot be done by those involved in corruption.
7: Ready-made-a oru badhil onnu vechirupanga kootani aachiye makkal viruma maatanga.
5: They won't do so even if they have majority or not.
7: Na vandu
5: they claim that people will not accept it, but now the people are laughing at them.
7: Konja time avagaasam ketten edhukku ketten nidhi nilam ella konja mosama irukudhu adala konja seri senjikitte padipadiya konja konjama
5: I sought some time when I took oath
7: adukkaga konja
5: because there was financial crisis and that I'll slowly fulfill the promises.
7: வேற யாருக்காக இது அவகாசம் கேட்ட மாதிரி அடுத்தீங்க சபையில இல்லாதவங்களை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன்.
5: But it was twisted as though like but I don't want to respond to that.
7: அதோட மட்டும் இல்லாம இப்ப நம்ம மக்கள் மேலயும் அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் நமக்கு ஓட்டு போட்டது தப்பான், குடும்பம் குடும்பமா நமக்கு ஆதரிச்சது தப்பான்.
5: Now they claim that it was wrong that the people voted for us.
7: The families trusted us. மக்கள் என்ன பண்றாங்க, எம்ஜிஆர் என்ன பண்றாரு,
5: this was the same formula used during the MGR's victory as well. Asking what did MGR do? How come you're using the same technique for the past 50 years? We are progressing with different technologies now.
7: அதனால மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோ ஆக்கப்பூர்வமான யோசனைகளோ இருந்தா சொல்லுங்க, அதை வந்து நாங்க டெஃபரண்டா எடுத்துக்கிறோம். ஆனா அதை விட்டுட்டு இந்த நக்கல்
5: hence if you have any kind of ideas that could be useful for the people please let me know.
7: அப்புறம் வந்து முதல்வர் பதில்
5: instead of this no giving sarcasm
7: அப்புறம் என்ன சோஃபா மாதிரி
5: or speaking without any kind of connection
7: அது என்ன புரியிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள்
5: seeking my response the chief minister's response
7: சோஃபா செட் table chair teapot furniture
5: and you are mocking calling it a sofa model government
7: apdi and the business dhaan pannanum
5: na this kind of like sofa business somewhere else
7: neenga satta sabhikulla vena ஆனால் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தா சொல்ல சொல்லுங்க.
5: Not inside the assembly.
7: சரியா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்னு ஞாபகம் வருது, சொல்லாமா?
5: If you have any constructive ideas, definitely we will respond. I have a small story.
7: ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி
5: சொல்லி. Let me tell a quick story.
7: அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன்,
5: an elderly person, seeing that it was too hot, was searching for something.
7: உங்க அப்பா எங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க.
5: Small person asked, what are you searching for?
7: அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்?
5: For that, the elderly person asked, your father, I'm looking for your father, I thought your father would be here, where is he?
7: இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும்.
5: You know, we can also have like, you know, call like, bring out such kind of like sarcastic stories. Please don't misunderstand me. It is a short story. Vijay, CM Vijay is mocking the leader of opposition, asking where is his father indirectly. Before I end my speech,
8: அரே உங்க கருத்துக்களை நீ முழுமையாக மன நிறைவோடு பேசலாம்.
5: Speaker, you can definitely speak.
7: அஞ்சு நிமிஷம் பேசினதுக்கே கொல தூரி இந்த ஆட்டம் அடிச்சு பேசு பேசுனா அப்புறம் என்ன பண்றது? கடைசியா நான் இந்த உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி,
5: see, for just for speaking 5 minutes, what happened in Kolhapur, and still they want me to talk. During the governor's speech,
7: அப்புறம் தேசிய கீதம் பாடினது தப்பு, தேசிய கீதம் இரண்டு முறை பாடினது தப்பு, அப்படி ஒரு நிகழ்வு.
5: Allegations are being raised that national anthem was sung twice after Tamil Thai anthem,
7: மாத்திட்டீங்க,
5: and that it has not happened before.
7: பெரிய ஒரு போர்
5: and that the tradition was changed.
7: சந்தவங்கலாம் சொன்னாங்க இல்லையா, அந்த மாநில உரிமை போராளிகள்,
5: opposition was raising it as a big issue.
7: உரிமை போராளிகளே, ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். 2021 ஆகஸ்ட் 2,
5: I want to ask those people who want to save the tradition and the state
7: centenary
5: rights,
7: centenary celebration of Tamil Nadu legislature, அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட, sorry,
5: during that centenary celebration of Tamil Nadu legislature function,
7: கலைஞர் அவர்களுடைய, sorry for that, கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை மாண்புமிகு குடியரசு தலைவர் திறந்து வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன்ல நேஷனல் ஆந்தம் ஃபாலோட் பை தமிழ் தாய்
5: வாழ்த்து,
7: அதாவது தேசிய கீதத்துக்கு அப்புறம்,
5: பட் யூ அனௌன்ஸ் தட் ஃபர்ஸ்ட் தி நேஷனல் ஆந்தம் வில் பீ சங் அண்ட் தென் தி தமிழ் தாய் ஆந்தம்.
7: பேரவைத் தலைவர் அவர்களே, ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். தேசிய கீதத்துக்கு அப்புறம் இரண்டாவது முறையாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா?
5: In that event, it was announced that first it will be national anthem and then only Tamil Thai anthem.
7: வெளியிட்டு விழாவில் அவர் இருந்த இதே சபையில தமிழ் இரண்டாவது இடத்துக்கு
5: தலைவர்
7: யாருன்னு இருக்கா? அது மட்டும் இல்ல, அந்த தேசிய கீதத்தை நாட்டு பண் நேஷனல் ஆந்தம்னு சொல்லி அதே ஃபங்க்ஷன்ல கடைசியா ஃபங்க்ஷன் முடியும் போது செகண்ட் டைம் தேசிய கீதம் பாடினதும் ஞாபகம் இருக்கா?
8: இதே அவையில் தான், அது அவை குறிப்பிலும் இருக்கிறது, இதே அவையில் தான் நடைபெற்றது.
5: இந்த பக்கத்தில் அளித்த மாண்பு
8: முதல்வர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
7: ஏதாவது டவுட் இருந்தா இந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: ஸ்பீக்கர், திஸ் ஹேப்பன்ட் ஹியர் அண்ட் ஐ தேங்க் தி சிஎம் ஃபார் கிவிங் தோஸ் எவிடன்ஸ்.
7: இதெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஜனாதிபதி கலந்துகிட்ட ஃபங்க்ஷன்.
5: If I ask them all this, they will simply say that it was an event where the president participated and not to bother about it. Similarly, they say something but do something else. They were continuing it just like how they did it before the election.
7: அவமானப்படுத்துறதுக்கு தான் அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் சீனியாரிட்டி அது பயன்படுத்துது போல. சரி, செய்யட்டும் செய்யட்டும், நல்லா செய்யட்டும்.
5: They are using their political seniority to insult Vijay and the people of the state.
7: ஆனாலும் நம்மளுடைய மாநில உரிமை, மொழி உரிமை, உத்தம உத்தரர் போல வேஷம் போடுற எதிர்கட்சிக்கு ஒன்றை மட்டும் ஆணித்தரமாக சொல்றோம். உங்களை மாதிரி தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிட்டு மொழி பண்பாடு கலாச்சாரம்
5: வேஷம் போடுறவங்க,
9: உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு நம்முடைய
10: உத்தரவாதம்
9: இப்பவும் சொல்றோம். மாநில உரிமையில எப்பவும் உறுதியா இருப்போம்.
10: ஒன்றிய
9: மாநில அரசுகளுக்கு இதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம்.
10: Politics is different and we are very clear that the kind of connection between the union and the state when it comes to administration is different. So you are actually losing your colors in the name of trying to teach us a lesson.
9: அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மள இன்டைரக்டா
10: opposition leader said a lot of things yesterday
9: அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது.
10: Indirectly he called us evil. I only want to say devils should not talk about
9: அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க.
10: If they had been there, I would have simply said the action. I just want to do this particular action. CM Vijay repeats the action done by former CM N.K. Stalin, the slash with his right hand.
8: விவாதம் முடிவுற்றது. மாண்புமிகு உறுப்பினர்கள் முன்மொழிந்த திருத்தங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகிறேன். முன்மொழிந்த திருத்தங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியில் திரும்ப பெறப்படுகின்றன. 2026 ஆண்டு ஜூன் திங்கள் 18
10: நாளில்
8: பேரவைக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஓய்ந்தளித்த பிறகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள்
10: the governor's speech on 18th of June
8: endru manmai perai thoni thalaivar thiru mu ravi shankar avargalal
10: the members thanked the governor for his speech
8: 26th naal endru munmuliye petra theermanam peravin mudivukku vidapadugirathu yerpor aam enga.
0: Okay, the proceedings are underway in the assembly as we speak. Chief Minister Vijay made a couple of points wherein he spoken about corruption and what his government intends to do, how he works or rather intends to work with the central government. Let's take a listen to what he said.
7: அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு பெட்டியை வச்சே எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு ஒன்னா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம்.
8: மாண்புமிகு முதல்வர்கள் பதிலுரைக்கு பிறகு நேரம் தரேன். அப்ப பேசட்டும் அவங்க பேசட்டும் அவங்கள பேச அனுமதி உட்காருங்க உட்காருங்க.
7: டாஸ்மாக் மாதிரியே பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணு ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம்.
11: அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அவர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் தான் சொல்லுங்க, நாங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. நீங்க என்ன பதில் இது, என்ன மரபு இது, நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்களா, நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணுமா? அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது நாங்களும் அமைதியா கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா சில கருத்துக்கள் அவர் பேசும்போது அதை நாங்க அனுமதிக்க முடியாது. ஆதாரத்தோடு ஏதாவது பேசணும்னா குற்றச்சாட்டுகள் சொல்லும் போது ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னா அதை நாங்க வந்து ப்ரூவ் பண்றதுக்கு தயாராக இருக்கணும்.
0: We'll continue to get you more on that story. For the moment, we're pausing for a quick commercial break. On the other side, this horrific story from the city of Lucknow, where another fire was reported yesterday. Same old lapses now coming to the fore. No emergency exits, no stair space, building lack necessary permits. Four officials now suspended by Uttar Pradesh government.

0: Gopi Udayanidhi, who hit back strongly, accusing the CM of failing to answer key questions raised by the opposition. He added that Vijay appeared to have come straight from a shooting spot and had turned the assembly into a cinema theatre. He alleged that Vijay's speech was rehearsed and artificial, remarking that the speaker is the director and ministers are assistant directors. Udayanidhi also questioned Vijay's claim of political independence, asking why he had met leaders of former ally parties and was inducting AIDMK legislators into his fold.
1: அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு பெட்டியை வச்சே எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு ஒன்னா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம்.
2: உட்கார் மாண்புமிகு முதல்வர்கள் பதில் உரைக்கு பிறகு நேரம் தரேன். அப்ப பேசட்டும் அவங்க பேசட்டும் அவங்கள பேச அனுமதி உட்காருங்க உட்காருங்க.
1: டாஸ்மாக் மாதிரியே பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணு ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம்.
3: அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்பொழுது சில வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அவர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் தான் சொல்லுங்க, நாங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. இங்கே என்ன பதில் இது, என்ன மரபு இது, நீங்கள் இப்போ பேசிக்கிட்டே இருப்பீங்களா, நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது நாங்களும் அமைதியாக கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் சில கருத்துக்கள் அவர் பேசும்போது அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆதாரத்தோடு ஏதாவது பேசணும்னா குற்றச்சாட்டுகள் சொல்லும் போது ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு தயாராக இருக்கணும்.
4: He can't make such sweeping statements, making such sweeping allegations without any proof. He is heading the police department, register an FIR, arrest everybody who was responsible. It is highly irresponsible that the chief minister is making such reckless allegations without any proof. It is going on. Let's see. Our leader of opposition is also going to respond to that. We objected to that inside the assembly. We will respond to that inside the assembly. Watch it. It's one thing to make propaganda. The chief minister is making propaganda. He said in the same Tasmak, he said everybody is getting 10 rupees for a bottle. Now it is 20 rupees for a bottle. And where does the corruption vanish? And he is also speaking about the drug problem. The question is, he is already into power for the last 40 days. How many drug peddlers have been arrested? How many drug kingpins have been arrested? He says the entire law and order situation is due to the drug problem. What action has he taken against this drug mafia?
0: Kanaka Keshav, to get further details, especially Anaga, of how Vijay's speech is being perceived, because the opposition is hell-bent to prove that he is an inexperienced politician, while Vijay went on to say that he is very clear about the direction in which he wants to take Tamil Nadu when it comes to a corruption-free state, when it comes to a safe state for women and children, and those are the exact moves he's making. But the opposition going on to call him names, saying he's an actor and these are all assistant directors, and a slew of attacks that have been hurled at him.
5: That's right. In fact, today was indeed a fiery assembly session, with Chief Minister giving his reply to the questions that was posed by Leader of Opposition yesterday. Various issues ranging from the law and order and alleged loot that happened in the previous DMK regime were discussed. In fact, when the Chief Minister spoke about party funds, which means that in every single department there was a certain cut that was diverted towards a particular political party, when Chief Minister made that allegation, it was subsequently subsequently followed by huge ruckus in the assembly, so much so that all the DMK MLAs led by Udayanidhi staged a walkout from the assembly house. In fact, Udayanidhi has called this assembly house as a cinema theater.

0: Vanakkam, Namaskara, good afternoon, and a big welcome to India Today's So South. I'm Nagarjun Dwarkanath, where we get you all the news that dominates the South as well. And today, joining me are my team of colleagues spread across the southern part of India. Pramod Madhav, Anaga Keshav from Chennai. Sagai Raj is joining me from Bengaluru in Karnataka. Shibi Mol from the coastal town of Trivandrum. Apurva Jayachandran from Vijayawada. Abdul Bashir from Hyderabad in Telangana, where we get you all the big stories that dominated the South today. In fact, the showdown in assembly between Chief Minister Vijay and the leader of opposition Udayanidhi Stalin in Chennai. And in Karnataka, the big cross-voting during the MLC elections and the aftermath of the BJP there. And in Kerala, we have Congress versus Congress about lowering the excise rates and taxes. That's the big story. And in Hyderabad, we have got you a reality check on how are the coaching centres geared up to witness a fire tragedy if it happens, considering what happened in Lucknow in Uttar Pradesh. And in Vijayawada, we had a big explosion and the after effects as to what is the latest updates in that explosion. Also, we'll be getting you all these over the next 30 to 40 minutes. But let's kickstart the bulletin right now from news coming in from Tamil Nadu, and Pramod Madhav will take it from here.
1: Well, thank you, Nagarjun Dwarkanath. It was quite an interesting, shocking and surprising day for the state of Tamil Nadu. The four-day assembly came to an end. However, we expected a face-off, but not to this absolute magnitude in the Tamil Nadu assembly. This was the first session after Chief Minister Vijay. He took oath and Tamilaga Vetri Kazhagam has come to power. Close to 60 years it's been since no other party except for the Dravidian parties have come to power. And today, the Chief Minister Vijay was responding to all the allegations, accusations and questions raised by the opposition. Yesterday, it was the leader of opposition, Udayanidhi Stalin, who raised quite a lot of allegations and serious criticism against the Tamilaga Vetri Kazhagam government. However, Chief Minister Vijay, he initiated his speech about what are the successes of this 40 days government, what are the programs that he has brought in, especially about the welfare ones. But he moved towards corruption charges, especially at DMK. He said quite a lot of holes are there in several departments that he needs to cover. That is why he sought more time. He could have stopped with it, but he also went ahead and used the clause party fund in the name, apparently, corruption in the state of Tamil Nadu, for which the leader of the opposition raised a kind of, stated that he cannot accept it. This did not end over there. In fact, the chief minister wanted to actually respond to the sarcastic comments by the opposition. But it looks like the chief minister wanted to make sure that he is the one chosen by the people. And that is where he said a kutti kadai, a small story about an elderly person looking for someone's father. And by the way, the way the chief minister ended his speech with an action is going to reflect in the state of Tamil Nadu for quite a long time. Here's a detailed report.
2: அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு பெட்டியை வச்சே எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு ஒன்னா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம்.
3: மாண்புமிகு முதல்வர்கள் பதில் உரைக்கு பிறகு நேரம் தரேன். அப்ப பேசட்டும், அவங்க பேசட்டும், அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க, உட்காருங்க.
2: டாஸ்மாக் மாதிரியே பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணு ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாம ஒன்றியத்தில் கூட்டுறவு கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையை கொண்டவங்க தான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். தற்போதைய ஒன்றிய அரசு சார்ந்த கட்சியுடன் அரசியலில் கொள்கை அளவில் நேர் எதிராக நிற்கிறவங்க தான் நாம. அதே சமயத்தில் அந்த அதே அதே சமயத்தில் எதுக்கெடுத்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு ஒன்றிய அரசோட மோதல் போக்கை விரும்புறவங்க நாம இல்ல. நமக்கு எப்பவுமே தமிழகத்தின் வளர்ச்சி மட்டும்தான் முக்கியம். அதுக்காக நம்மளோட அரசியல் ரீதியான கொள்கைகளையோ மாநில உரிமைகளையோ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதுல ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம். இனியும் இப்படித்தான் இருப்போம். அதுல ஒருபோதும் மாற்றமே இருக்காது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டம் ஒழுங்கை பத்தி பேச்சு வந்தது. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கும், இருக்க வைப்போம். அதே மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறதையும் இங்க யாராலையும் சகிச்சுக்கவே முடியாது. அதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் நம்ம அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடை படை கூட அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதே மாதிரி இந்த போதைப் பொருள் நடமாட்டம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதையும் கண்டினியூ பண்ணி எடுப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் இந்த 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி புதுசா வந்துடல. இதெல்லாம் பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமா கண்டுக்காம விட்ட பிரச்சனைகள் தான். எங்களோட இந்த 2.5 வருஷ டிராவல்ல எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குது. நம்ம டிராவல்ல எல்லாத்துக்கும் உச்சமா நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள், 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனையெல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. நம்ம மனசு விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. என்னத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அரசியல்னா இப்படியெல்லாம் கொடூரமா இருக்கணுமா என்ன? சரி விடுங்க.
4: அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்பொழுது சில வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அவரு அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. நீங்க என்ன பதில் இது, என்ன மரபு இது? நீங்க இப்ப பேசிக்கிட்டே இருப்பீங்களா? நாங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது நாங்களும் அமைதியாக கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் சில கருத்துக்கள் அவர் பேசும்போது அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆதாரத்தோடு ஏதாவது பேசணும்னா குற்றச்சாட்டுகள் சொல்லும்போது ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு தயாராக இருக்கு.
5: ஆதாரம் என்ன இருக்கு? அப்புறம் ஊழல் பண்ணியிருக்கோம், ஆதாரம் இருக்குன்னா கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டில் நாங்கள் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியாக இருக்கோம். சும்மா 19 வந்து பொதுக்கூட்ட மேடையில் பேசுற மாதிரி, பிரச்சார கூட்டத்தில் பேசுற மாதிரி அசம்பிளியில் வந்து பேசிட்டு இருக்க முடியாது. அவர் வந்து சினிமா ஷூட்டிங் தான், டைரக்டர் ஒன்று தேவை. இப்போ அந்த டைரக்டராக நம்முடைய சபாநாயகர் இருக்கிறாரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், துணை சபாநாயகர் எல்லாம் இருக்கிறாரு. ஸ்பீக்கர் அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. ஸ்பீக்கர் ஆக்ஷன் அப்படின்றாரு. இனிமேல் முதலமைச்சர் வந்து இங்கே வந்து ஃபுல் கேரவேன்லாம் வந்துடும் நினைக்கிறேன். கேரவேனு, மேக்கப்பு, ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சபா சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாத்திட்டு இருக்காங்க.
6: How many king pins have you arrested? How many drug networks have you smashed in the last 40 days? Please give us the details. Ask your police. Give a report as to how many crimes are a direct result of drug abuse. Please enlighten this kind of propaganda. We want you to be responsible. We can also throw muck around.
1: Well, we were expecting action in the assembly today, but not to this extent. In fact, the way the chief minister was responding to the leader of opposition right now, the Vijay fans, the chief minister of Vijay supporters and the fans are calling it absolute cinema. But this did not end over there. As the chief minister also, in a way, responding to the sarcastic comments by the LOP and other leaders yesterday, which he calls as sarcastic comments, took wailed jibes, but really, really harsh jibes against the DMK. In fact, he went ahead and started saying a kutti kare, a kutti story, which is like he's known for, and that was not connected to anything with the assembly proceedings, but it was directly about Appa, the father who is missing, indirectly claiming that the tall leader from the DMK is missing from the assembly. Why? He actually explained that, and not just that, the last action, as he concluded his speech, is definitely going to make a strong kind of impact in the state of Tamil Nadu. And here's what happened.
2: நேத்து எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதுல ஒண்ணு மட்டும் அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மள இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ் ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க, பெர்மிஷன் பண்ணலாமா?
3: இப்பவும் பண்ணலாம், ஒண்ணும் தப்பு இல்லை.
1: My colleague Anagar Keshav is live with us. Anagar, on one side it was the leader of the opposition who said that to remain silent in the face of the evil itself is evil. And now the Chief Minister Vijay responds that devils cannot speak about evil. But is it the end or is it going to continue this kind of face-off? What more you can tell us about what happened in the assembly today?
7: This is the atmosphere that we can expect for the next 5 years. It's going to be quite charged because the speaker himself is this time looks like he's giving both the ruling government and the opposition party equal chances to speak. He is intervening at the right time. So therefore, the assembly house could be this fiery for the next 5 years because it's going to be Udayanidhi versus Chief Minister Vijay. So the kind of face-off that we witnessed today, the kind of fiery barbs that were exchanged against each other will continue for the next 5 years. In fact, when the issue of law and order was raised yesterday, Chief Minister was replying today and he said that when DMK was in power, they did not have a DGP for law and order for 9 months. So what moral right does the DMK have to even question about crime rates and law and order is what Chief Minister said. Even yesterday, there was quite a fiery discussion about how temple funds were going to be used. So therefore, the next 5 years, we can expect the same sort of fiery barbs being exchanged against each other to continue. In fact, when the issue of party funds in every single department being diverted to a particular party was raised by Chief Minister himself, all the DMK MLAs there immediately staged a walkout. That's when ruckus broke out in the Assembly House with the DMK demanding for evidence from Chief Minister Vijay about this certain

0: can never have too many tools. Shop DeWalt deals at Lowe's. Get a free select DeWalt 20-volt max power tool when you buy a select 20-volt max 5-amp-hour battery kit. Plus, get a free additional DeWalt 20-volt max 8-amp-hour battery when you buy a DeWalt 10-inch 20-volt max dual bevel compounded miter saw. Our best lineup is here at Lowe's. Valid through 6/24 while supplies last. Selection varies by location.
1: One second, you're enjoying your first day off in forever. Then, mid-lunch, your phone buzzes. A window's been broken at home, and you're miles away. In one second, everything can change. That's why ADT offers security systems with 24/7 monitoring, with tech that helps first responders prioritize your emergency. And with the ADT Plus app, you can stay informed and in control of your home from virtually wherever you are. When every second counts, count on ADT. Visit ADT.com to learn more.
2: Need better internet? Cox Internet has the fast, reliable speeds you're looking for. Perfect for seamless streaming, gaming, and working from home. And now get Cox 300 meg internet with a 2-year plan price lock guarantee, plus equipment included. Oh, yeah. So get your household up to speed. Switch to Cox Internet today. Taxes and fees excluded from price guarantee.
3: You're watching India Today Television. India Today Television studio is safe from dengue, protected by All Out.
4: All right, the big news that's coming in is from Tamil Nadu. It's become quite a spectacle. Tamil Nadu Chief Minister Joseph Vijay delivered a speech in the assembly today, hitting back at critics who have dismissed TVK merely as an actor's party, asserting that TVK's rise was built through struggle, not stardom. Recalling his party's electoral success, Vijay said that TVK fought the elections alone, secured a 35% vote share, emerged as single largest party. The Chief Minister also launched a sharp attack on the previous DMK government, alleging TASMAC revenues were diverted toward party funding, promising now, therefore, a corruption-free administration. He reiterated government's commitment to law and order, opposed the NEET and bagged admissions based on class 12 marks, also reaffirmed Tamil Nadu's two-language policy, and said all of this the government would take to the centre too. But LOP Udayanidhi hit back strongly at him, accusing now the Chief Minister Vijay of failing to answer key questions raised by opposition. He added, Vijay appeared to have come straight from a shooting spot and turned assembly into a cinema theatre, that it was all rehearsed and artificial.
5: அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு பெட்டியை வச்சே எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு ஒன்னா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம்.
6: மாண்புமிகு முதல்வர்கள் பதில் உரைக்கு பிறகு நேரம் தரேன், அப்ப பேசட்டும், அவங்க பேசட்டும், அவங்களை பேச அனுமதி. உட்காருங்க உட்காருங்க.
5: டாஸ்மாக் மாதிரியே பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணு ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாம ஒன்றியத்தில் கூட்டுறவு கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்ற கொள்கையை கொண்டவங்க தான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். தற்போதைய ஒன்றிய அரசு சார்ந்த கட்சியுடன் அரசியலில் கொள்கை அளவில் நேர் எதிராக நிற்கிறவங்க தான் நாம. அதே சமயத்தில் எதுக்கெடுத்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு ஒன்றிய அரசோட மோதல் போக்கை விரும்புறவங்க நாம இல்லை. நமக்கு எப்பவுமே தமிழகத்தின் வளர்ச்சி மட்டும்தான் முக்கியம். அதுக்காக நம்மளோட அரசியல் ரீதியான கொள்கைகளையோ மாநில உரிமைகளையோ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதுல ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம். இனியும் இப்படித்தான் இருப்போம். அதுல ஒருபோதும் மாற்றமே இருக்காது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டம் ஒழுங்கை பத்தி பேச்சு வந்தது. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கும், இருக்க வைப்போம். அதே மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறதையும் இங்க யாராலையும் சகிச்சுக்கவே முடியாது. அதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் நம்ம அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடை படை கூட அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதே மாதிரி இந்த போதைப் பொருள் நடமாட்டம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதையும் கண்டினியூ பண்ணி எடுப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் இந்த 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி புதுசா வந்துடல. இதெல்லாம் பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமா கண்டுக்காம விட்ட பிரச்சனைகள் தான். எங்களோட இந்த 2.5 வருஷம் டிராவல்ல எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குது. நம்ம டிராவல்ல எல்லாத்துக்கும் உச்சமா நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள், 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனையெல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. நம்ம மனசு விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. என்னத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அரசியல்னா இப்படியெல்லாம் கொடூரமா இருக்கணுமா என்ன? சரி விடுங்க.
7: அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்பொழுது சில வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அவர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. நீங்கள் என்ன பதில் இது, என்ன மரபு இது? நீங்கள் இப்போ பேசிக்கிட்டே இருப்பீங்களா? நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது நாங்களும் அமைதியாக கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் சில கருத்துக்கள் அவர் பேசும்போது அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆதாரத்தோடு ஏதாவது பேசணும்னா, குற்றச்சாட்டுகள் சொல்லும்போது ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கு.
8: ஆதாரம் என்ன இருக்கு? அப்புறம் ஊழல் பண்ணியிருக்கு, ஆதாரம் இருக்குன்னா கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டில் நாங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். சும்மா பொத்தாம் பொதுவாக வந்து பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிற மாதிரி, பிரச்சார கூட்டத்தில் பேசுகிற மாதிரி அசம்பிளியில் வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. அவர் வந்து சினிமா ஷூட்டிங் தான், டைரக்டர் ஒன்று தேவை. இப்போ அந்த டைரக்டராக நம்முடைய சபாநாயகர் இருக்கிறாரு, அசன் டைரக்டராக அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், துணை சபாநாயகர் எல்லாம் இருக்கிறார். அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேக்குறாரு. இனிமே முதலமைச்சர் வந்து இங்க வந்து ஃபுல் கேரவேன்லாம் வந்துரும் நினைக்கிறேன். கேரவேன், மேக்கப், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சபா சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்திட்டு இருக்காங்க.
9: How many kingpins have you arrested? How many drug networks have you smashed in the last 40 days? Please give us the details. Ask your police. Give her as to how many crimes are a direct result of drug abuse. Please enlighten this kind of propaganda. We want you to be responsible. We can also throw muck around.
4: The news that's coming is now from Qatar, where Indian embassy in Qatar has confirmed 12 Indians were among 13 people who lost their life. Remember, there was an explosion at a gas processing plant in the Ras Laffan industrial city near Doha. Reportedly, the massive explosion occurred while the workers were restarting operations previously halted in March after Iran had attacked at the facility. External Affairs Minister Jay Shankar offering condolences to the families of deceased, assuring that the Indian mission was providing all possible assistance. Qatar's energy minister revealed that 66 people who were injured are receiving medical treatment, none of whom are in life-threatening condition. Qatari authorities are investigating the exact cause of the incident. Authorities have also confirmed that an accident, I quote it here, an accident and not sabotage or hostile in nature. The industrial city is the world's largest LNG export complex, suffered extensive damage in the Iranian attacks in the month of March. Stay tuned. I return from India Today's newsroom at 4 p.m. to tell you all that's happening at the border and beyond.
3: You're watching India Today Television. India Today Television studio is safe from dengue, protected by All Out.
10: TuneIn's How To. A brief look at all the special functions and things you might not know we have.
11: Missed out on your latest podcast episodes? Don't worry. TuneIn has got you covered. Not only can you catch up and stream all the episodes you missed, but we can remind you when the next episode airs, so you don't miss a thing. Just favorite the podcasts you love. All new episodes will appear on the homepage. Nice, right?

0: A whole lot of drama in the Tamil Nadu Assembly as Chief Minister Vijay turned the house into a political stage, taking on critics, rivals, even recreating a Stalin gesture. Let me just show you what I'm talking about. The two images of what Stalin had done and how Vijay also used it in his assembly address. He wrapped up his assembly address in this manner. What am I talking about? Well, this is the image of what a couple of months ago, before the election, Stalin had done. What was the context? This was during the seat-sharing talks. So there were a lot of hiccups, a lot of roadblocks. Finally, when it was done and the media was a certain distance away, the journalist there asked the then Chief Minister Stalin what happened. He stood up on his SUV and that gesture went viral, where he essentially said, it's done, everything's in place. That particular clip went hugely viral during the election times in Tamil Nadu, during election season. Vijay now has also used that. The Chief Minister used it to the Assembly today, not to say no seat sharing talks are finished, but the DMK is finished. That was the messaging. He took permission from the Assembly Speaker before going ahead and making the gesture saying, I wish the DMK was in the House. Why did he say that? Because the DMK, much before that, had already staged a walkout from the Assembly, taking offence to the Chief Minister's comments against the DMK, speaking of corruption, when he spoke of corruption, when he suggested that a lot of the TASMAC funds, the kickbacks, were going into the party. That's what led to the DMK staging a walkout. So you've seen a lot of barbs, counter-barbs being fired. That right there, the two images of Stalin doing it months ago and now Chief Minister Vijay going ahead and mimicking that gesture to signal the end of the DMK is the biggest viral moment, the biggest talking point of what transpired in the Assembly. But let me give you some sense of what really happened. If you missed Chief Minister Vijay's speech, we've got you covered. Here are those highlights.
1: Tamil Nadu Chief Minister Joseph Vijay delivered a no-holds-barred speech in the Assembly on Tuesday, taking aim at critics who dismissed TVK as merely an activist party.
2: நாம ஏதோ ஷூட்டிங்ல இருந்து நேரா வந்து சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க. அது வெறும் ரியல் தான், ரியல் கிடையாது. ஒரு சாதாரண நடிகனா தான் நம்ம கெரியர் தொடங்குச்சு. அப்புறம் அப்படியே சின்சியரா உழைச்சு மேல வந்தோம். இந்த விஜயோட உழைப்புக்கும் உயர்வுக்கும் பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட அன்பும் அரவணைப்பும் தான் காரணம்.
1: The Chief Minister reminded the House that TVK fought alone, bagged 35% votes and emerged as a single largest party.
2: மக்கள் நம்மளை தெளிவா புரிஞ்சுகிட்டதாலையும் நம்ம டிவிகே தோழர்களோட உழைப்பாலையும் நாம 35% வாக்குகளை வாங்கினோம். தமிழ்நாட்டிலேயே தனி பெரும் கட்சியா வந்தோம். எங்களோட இந்த 2.5 வருஷ டிராவல்ல எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குது.
1: Chief Minister Vijay then switched to attack mode, accusing the previous DMK government of diverting TASMAC revenue towards party funds and promised corruption-free governance.
2: அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு, பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒன்னு இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம்.
1: Amid strong criticism by opposition, Chief Minister Vijay hit back saying the crime did not begin on May 10 when TVK came to power and further vowed to strengthen law and order.
2: பெண்கள் பாதிக்கப்படுறதையும் இங்க யாராலையும் சகிச்சுக்கவே முடியாது. அதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் நம்ம அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை கூட அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதே மாதிரி இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி புதுசா வந்துடல. இதெல்லாம் பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமா கண்டுக்காம விட்ட பிரச்சனைகள் தான்.
1: And the drama did not end there. Vijay triggered laughter in the house after narrating an anecdote and recreating MK Stalin's trademark hand-slashing gesture. In response, Udayanidhi said that while Vijay was asking about Stalin's whereabouts, a wife was still searching for her missing husband in the Chengalpattu court. Leader of opposition Udayanidhi Stalin also hit back, accusing the Chief Minister of dodging key questions and demanding proof for his corruption allegations against the DMK. He added that Vijay appeared to have come straight from a shooting spot and has turned the assembly into a cinema theatre.
3: ஆதாரம் என்ன இருக்கு அப்படின்னு ஊழல் பண்ணிருக்க ஆதாரம் இருக்குன்னா கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டில் நாங்கள் ஃபேஸ் பண்றது ரெடியா இருக்கும். சும்மா பொத்தம்பதுவா வந்து பொதுக்கூட்ட மேடையில் பேசுற மாதிரி, பிரச்சார கூட்டத்தில் பேசுற மாதிரி அசம்பிளியில் வந்து பேசிட்டு இருக்க முடியாது. அவர் வந்து சினிமா ஷூட்டிங் தான், சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்திட்டு இருக்கு.
1: In Tamil Nadu, politics and cinema have always shared a script. Today, the assembly added yet another dramatic chapter. With Pramod Madhav and Anaga Keshav in Chennai, Bureau Report, India Today.
0: Personal too, between Chief Minister Vijay and Leader of Opposition Udayanidhi Stalin. What am I referring to? Besides the gesture that we showed you, there was also this moment where Chief Minister Vijay said, I'd like to narrate a small story, and then went on to speak about essentially a tale where someone's looking for his father, jibe at Udayanidhi Stalin, because Stalin himself is missing from the assembly after having lost in Kolhapur. This prompted a response from Udayanidhi Stalin, who took to social media to say a wife is looking for her husband in court. Another taunt at Chief Minister Vijay over his private affairs and what's been happening really as far as his divorce proceedings are concerned. So you're seeing it getting ugly, downright personal, clearly at this point, after Chief Minister Vijay highlighted the fact that Stalin is not in the assembly because he lost from the Kolhapur seat. Udayanidhi took to social media to take a jibe at Chief Minister Vijay over his marriage. Take a look at exactly what Vijay had said in the assembly, prompting that response from Udayanidhi Stalin.
2: எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊரில் ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேலே கை வச்சுக்கிட்டு இப்படி சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்போ கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒன்றும் இல்லை தம்பி, உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கே உங்கள் அப்பாவையே காணோம்? இல்லை, அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத குட்டி கதை, இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அஞ்சு நிமிஷம் பேசினதுக்கே கொலத்தூரி இந்த ஆட்டம் ஆயிடுச்சு. பேசு பேசுனா அப்புறம் என்ன பண்றது?
0: Okay, so that moment is what in fact has led to Udayanidhi Stalin now taking a jibe at Chief Minister Vijay and over his marriage. So you're seeing clearly that between these two leaders, it's becoming very, very personal. They're taking each other on one-on-one. Let me open this up. Joining us on this broadcast, we've got Dr. Yarini PM, spokesperson of the DMK, Sumansi Raman, political analyst, and Satya Kumar, national spokesperson of the TVK. I'd like to begin with Mr. Sumansi Raman, really, on what we've seen in the assembly today. Mr. Sumansi Raman, you know, right now it's gotten very personal. In the last news break that we just put out, we've seen also Udayanidhi Stalin hitting back at Chief Minister Vijay, you know, father being dragged in, wife being dragged in. But ultimately, if you look at what transpired in the assembly, do you think, Mr. Sumansi Raman, Vijay has addressed all of the issues that were raised by the DMK?
4: Look, I think he did fairly well today. I mean, he is inexperienced. He is new to this. And there's been a lot of pressure saying that he doesn't speak. And yesterday there was criticism saying that when questions were asked, it was the ministers who were responding to the questions and the chief minister was silent. So today he came out, he made a speech, he made a partly extempore speech, which is good. And he gave as good as he got. So I think that, yes, it was filmy. There is no doubt that it was filmy, and probably he needs to work on toning that down a bit. But having said that,